0: ஓம் நமோ நாராயணா. திருமால் பெருங்குடி பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை வணக்கம். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி மொரிஷசு வானொலியில் நாம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரையை ஆற்றுபவர் தவத்திரு நித்யானந்தம் சண்முகம் அவர்கள்.
1: பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கயிலாய வரம்பரை மெய்கண்டார் சந்தானம் தெய்வ திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரிஷியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நம்முடைய மொரிஷியஸ் நாட்டிலே தற்பொழுது புரட்டாசி மாத கோவிந்தன் வழிபாடு மிகச் சிறப்பானதொரு முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கம்பசேவை வழிபாடும் திருமாலுக்கு திருமஞ்சனமும் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று விழா வழிபாடு மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் திருமாலியம் என்று சொல்லக்கூடிய இந்த வைணவ சமயத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். திருமாலியம் என்று சொன்னாலே திருமாலுக்கு உரியவராக இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்களை நாம் மறக்க முடியாது. இந்த 12 ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வார் என்ற சொல்லக்கூடிய அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நாம் இங்கு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், குருவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆழ்வார் பெருமக்கள் தான். இன்று 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பெரும் புரட்சியை செய்து பக்தி நெறியிலே ஒரு புதிய சிகரத்தை தொட்ட ஒரு உன்னத ஆழ்வார் தான் மதுரகவி ஆழ்வார். நம்முடைய மதுரகவி ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களை போலல்லாமல் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆழ்வாராக போற்றப்படுகின்றார். எல்லா ஆழ்வார்களும் திருமாலை பாடியிருப்பார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வார் திருமாலை பாடவில்லை. திருவாரின் அடியாராக இருக்கக்கூடிய நன்மாழ்வாரையே தெய்வமாக பாடியிருக்கின்றார். இதை வந்து குரு பக்தி

0: என்று சொல்வார்கள். இதை வந்து திருமாலயத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆச்சாரிய அபிமானம் அல்லது சரண உபாயம் என்று அழைக்கப்படும். அதாவது இறைவனை அடைவதை விட இறைவனின் அடியாரை அதாவது குருவை அடைவதே மிக எளிதான வழி என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் இவர். ஒரு வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆசிரியர் எவ்வளவு முக்கியமானவர், நம்முடைய அக இருளை நீக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளிகாட்டியாக இருக்கக்கூடியவர் ஆசிரியர் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இந்த மதுரகவியாழ்வாருடைய வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கின்றது. தெற்கே மதுரகவி ஆழ்வார் வடக்கே சென்று வட இந்தியாவிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தென்பகுதியிலே ஒரு பெரும் பேரொளி தோன்றுவதைக் கண்டு அந்த ஒளியை தொடர்ந்தே அவர் திருக்குறுகூர் புளிய மரத்தடியில் அமர்ந்திருந்த நம்மாழ்வாரை வந்தடைந்தார். அவரிடம் சீடராக இருந்த மதுரகவிகள் பாடியது ஒரே ஒரு பிரபந்தம், அதுதான் கண்ணின் சிறு தாம்பு. இதில் மொத்தம் 11 பாசுரங்கள் தான் உள்ளன. கண்ணினுன் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெரும் ஆயன் என்னப்பனில் நன்னி தென் குறுங்கூர் நம்பி என்றகால் நாவிற்குள் தித்திக்குமே. அதாவது யசோதை கண்ணனை கண்ணினுன் சிறுதாம்பால் கட்டினால் அந்த மாயக்கண்ணனை விட எனக்கு என் குருவான நம்மாழ்வாரின் திருநாமத்தை சொன்னால் என் நாவுக்கு அமுதமாக தித்திக்கிறது என்கிறார் மதுரகவிகள். ஆச்சாரியார்களினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது கண்ணினுள் சிறுதாம்பு பிரபந்தத்தை திவ்ய பிரபந்தத்தினுடைய திறவுகோல் என்று சொல்லுகின்றார்கள். பகவானை அடைவதை விட அவனது அடியார்கள் மற்றும் குருவை வணங்குவது சிறந்தது என்பது இந்த மதுரகவியாழ்வார் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவ கருத்தாகும். இந்த 11 பாசுரங்களையும் 12,000 முறை தியானித்துத்தான் 4,000 திவ்ய பிரபந்தம் முழுவதையும் திரும்ப பெற்றார் நாதமுனிகள். இந்த நாதமுனிகள் யார் என்று சொன்னால் இவர் தான் 4,000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு தொகுத்து கொடுத்தவர். அந்த வகையிலே மதுரகவி ஆழ்வாருடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் குருவை ஆசிரியரை மதிக்க வேண்டும், அதன் மூலமாக நாம் அகையிருளை நீக்கி இறைவனுடைய திருவருளை பெற முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற வகையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. எனவே வருகின்ற இந்த நாட்களிலே மதுரகவியாழ்வாருடைய பாடல்களை நாம் உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் குருமார்களுக்கும் நாம் நம்முடைய உரிய மரியாதையை செலுத்த வேண்டும், அதன் மூலமாக நம் வாழ்க்கை மேம்படியும் என்ற அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவரும் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் இங்ஞானம் தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்பு கல்வி கேள்விகளில் மேன்மேலும் மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய மொரீஷியஸ் வானொலி நிலையத்தாக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா
1: கண்மலர்வாய் கோவிந்தா கருட கொடியோ.
2: கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்கள். கோவிந்தா ஹரி கோவிந்தா. இசைமணி ஓடுவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் காலை சென்ற இசைமணி ஓடுவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் அவர்கள்

இந்த மங்களகரமான புரட்டாசி கோவிந்தன் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் பக்தியும் புனிதமும் நிறைந்த விரதமாக அமையட்டும். கோவிந்த பெருமானின் அருளால் அனைவரது இல்லங்களிலும் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு என்றும் நிறைந்திருக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா, கிருஷ்ணா கிருஷ்ணா என்று தொடங்கும் பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் திருமதி அஜிதா மருதே அவர்கள்.

திருமாலதியார்களே புரட்டாசி கோவிந்தன் விரதத்தை முன்னிட்டு எமது மொழிஷ வானொலியில் நான் வழங்கிய எமது அரங்கநாதன் ஆராதனையினும் சிறப்பு நிகழ்ச்சி இங்கு முடிவு பெறவுள்ளது. திருமதி வனிதா நந்தினி டோப்லா அவர்கள் குழுநரும் சேர்ந்து பாடும் பாடலுடன் நிறைவு பெறும் எமது அடுத்த சிறப்பு நிகழ்ச்சி சரியாக 7 மணிக்கு எமது RM3 வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening your RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை

இது ஆர்எம்ஃப்ரி வானொலி. நேரம் காலை 7 மணி ஆகிவிட்டது. என் அன்புக்குரிய திருமால் பெருங்குடி பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை இனிய காலை வணக்கம்.

புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவருணனும் சிறப்பு நிகழ்ச்சி. காலைதோறும் நாம் வழங்கும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி இது திருமால் திருவருள் சிறப்பு நிகழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நம் மாதத்தின் புரட்டாசி மாதத்தின் 19ஆம் நாள். புதிய செவ்வாய்க்கிழமை காலை புதிய தொடக்கமாகவும் நேர்மறையான எண்ணங்களுடனும் மன நிறைவுடனும் தொடங்குவோம். இன்று முழுவதும் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியும் அமைதியும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்திருக்க திருமால் மனமாற பிரார்த்திப்போம்.

பக்தி நிகழ்ச்சியில் இதோ மறைந்த புகழ்பெற்ற பாடகர் டி எம் சௌந்தரராசன் அவர்களின் இனிமையான குரலில் ஒலிக்கும் அழியாத திருமாலை போற்றும் பாடல் உங்களுக்காக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாயாவத அரசே கண்ணா.

எமது சிறப்பு நிகழ்ச்சியா திருமால் திருவருணனும் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகவும் பாடல்கள், திருமாலை போற்றும் பக்தி மிகவும் பாடல்கள் உங்களுக்காக மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணன் என்பது கோபியர்களால் அன்போடு போற்றப்பட்ட

தன்னபிரானை அழைக்கும் விதமாக அமைந்துள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளையும் கோபியர் அவர் மீது கொண்டிருந்த ஆண்ட பக்தியையும் இனிய பக்தி பாடலுக்கு மீண்டும் பழம்பெரும் பாடகர் டி எம் சுந்தரராசன் அவர்கள் குரலில் வரும் பாடல்.

0: திருமால் அடியார்களே, எமது சிறப்பு நிகழ்ச்சி புரட்டாசி நிகழ்ச்சி எப்போதும் அதாவது வழக்கப்படியாக வருவது சிறப்பான உரை இடம்பெறும். இன்று தவத்திரு நித்யானந்தம் சண்முகம் அவர்கள் வழங்கப்படும் சிறப்புரை இதோ கேளுங்கள்.
1: பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கயிலாய வரம்பரை மெய்கண்டார் சந்தானம் தெய்வ திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரீசியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நம்முடைய மொரீசியஸ் நாட்டிலே தற்பொழுது புரட்டாசி மாத கோவிந்தன் வழிபாடு மிகச் சிறப்பானதொரு முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கம்பசேவை வழிபாடும் திருமாலுக்கு திருமஞ்சனமும் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று விழா வழிபாடு மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் திருமாலியம் என்று சொல்லக்கூடிய இந்த வைணவ சமயத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். திருமாலியம் என்று சொன்னாலே திருமாலுக்கு உரியவராக இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்களை நாம் மறக்க முடியாது. இந்த 12 ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வார் என்ற சொல்லக்கூடிய அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நாம் இங்கு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், குருவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆழ்வார் பெருமக்கள் தான். இன்று 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பெரும் புரட்சியை செய்து பக்தி நெறியிலே ஒரு புதிய சிகரத்தை தொட்ட ஒரு உன்னத ஆழ்வார் தான் மதுரகவி ஆழ்வார். நம்முடைய மதுரகவி ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களை போலல்லாமல் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆழ்வாராக போற்றப்படுகின்றார். எல்லா ஆழ்வார்

0: திருமாலை பாடியிருப்பார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வார் திருமாலை பாடவில்லை. திருவாரூரின் அடியாராக இருக்கக்கூடிய நன்மாழ்வாரையே தெய்வமாக பாடியிருக்கின்றார். இதை வந்து குரு பக்தி என்று சொல்வார்கள். இதை வந்து திருமாலயத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆச்சாரிய அபிமானம் அல்லது சரண உபாயம் என்று அழைக்கப்படும். அதாவது இறைவனை அடைவதை விட இறைவனின் அடியாரை அதாவது குருவை அடைவதே மிக எளிதான வழி என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் இவர். ஒரு வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆசிரியர் எவ்வளவு முக்கியமானவர், நம்முடைய அக இருளை நீக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளிகாட்டியாக இருக்கக்கூடியவர் ஆசிரியர் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இந்த மதுரகவி ஆழ்வாருடைய வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கின்றது. தெற்கே மதுரகவி ஆழ்வார் வடக்கே சென்று வட இந்தியாவிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தென்பகுதியிலே ஒரு பெரும் பேரொளி தோன்றுவதைக் கண்டு அந்த ஒளியை தொடர்ந்தே அவர் திருக்குறுகூர் புளிய மரத்தடியில் அமர்ந்திருந்த நம்மாழ்வாரை வந்தடைந்தார். அவரிடம் சீடராக இருந்த மதுரகவிகள் பாடியது ஒரே ஒரு பிரபந்தம், அதுதான் கண்ணின் சிறு தாம்பு. இதில் மொத்தம் 11 பாசுரங்கள் தான் உள்ளன. கண்ணினுன் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெரும் ஆயன் என்னப்பனில் நன்னி தென் குறுங்கூர் நம்பி என்றகால் நாவிற்குள் தித்திக்குமே. அதாவது யசோதை கண்ணனை கண்ணினுன் சிறுதாம்பால் கட்டினால் அந்த மாயக்கண்ணனை விட எனக்கு என் குருவான நம்மாழ்வாரின் திருநாமத்தை சொன்னால் என் நாவுக்கு அமுதமாக தித்திக்கிறது என்கிறார் மதுரகவிகள். ஆச்சாரியார்களினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது கண்ணினுள் சிறுதாம்பு பிரபந்தத்தை திவ்ய பிரபந்தத்தினுடைய திறவுகோல் என்று சொல்லுகின்றார்கள். பகவானை அடைவதை விட அவனது அடியார்கள் மற்றும் குருவை வணங்குவது சிறந்தது என்பது இந்த மதுரகவியாழ்வார் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவ கருத்தாகும். இந்த 11 பாசுரங்களையும் 12,000 முறை தியானித்துத்தான் 4,000 திவ்ய பிரபந்தம் முழுவதையும் திரும்ப பெற்றார் நாதமுனிகர். இந்த நாதமுனிகள் யார் என்று சொன்னால் இவர் தான் 4,000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு தொகுத்து கொடுத்தவர். அந்த வகையிலே மதுரகவி ஆழ்வாருடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், குருவை ஆசிரியரை மதிக்க வேண்டும், அதன் மூலமாக நாம் அகையிருளை நீக்கி இறைவனுடைய திருவருளை பெற முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற வகையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. எனவே வருகின்ற இந்த நாட்களிலே மதுரகவி ஆழ்வாருடைய பாடல்களை நாம் உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் குருமார்களுக்கும் நாம் நம்முடைய உரிய மரியாதையை செலுத்த வேண்டும், அதன் மூலமாக நம் வாழ்க்கை மேம்படியும் என்ற அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் இஞ்ஞானம் தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்பு கல்வி கேள்விகளில் மேன்மேலும் மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய மொரீஷியஸ் வானொலி நிலையத்தாக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி தவத்திரு நித்யானந்தன் சண்முகம் அவர்கள் வழங்கிய அருமையான உரைக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாடத்தின் சிறப்பையும் கோவிந்தனின் மகிமையும் தெளிவாக எடுத்துரைத்தக்கு மிக்க நன்றி.

கேட்போர் வசன் ராஜன்றி அருளை பரு நிஷ்டா தேவன் முகிலன் நிறுவி நிர்வாணி பிச்சிபேலைய உளிர்ந்து நிலம் ரூபன் ரவிசன் சீனிவாசன் குமாரன் மதுவி கிஷினி சதா கமலா வாசு கோமதி மற்றும் சக்கரவனன் குடும்பத்தார் அப்பசாமி குடும்பத்தார் சக்கரவனன் முனிசாமி குடும்பத்தார் ஆகியோரின்

திருமதி அம்பிகை ஹஸ்னு நாகன் அவர்கள் குழுந்தரும் சேர்ந்து பாடிய பக்தி மிகும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இதோ நமது சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருமாலின் திருவருளை நினைத்து மறைந்த புகழ்பெற்ற பாடகர் திரு பாலன் பரப்பன் அவர்களின் இனிமையான குரலில் ஒலிக்கும் இன்னும் ஒரு அழியாத பக்தி பாடல் ஒன்றை உங்களுக்காக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

திருவாளின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இது வரும் இந்த பாடல் நம் உள்நாட்டு கலைஞர்கள் வழங்கும் பாடல். திருமதி ராதா நாகன் அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பாடல் கண்ணா கண்ணா ஓடியோ.

புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்கு எமது அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை அக்டோபர் 10 தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா, 4 சனிக்கிழமை.

கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் வக்வா சாண்டகுணானந்த சபை கியூபிப் கனகதுர்கை திருக்கோவில் ருசில் பவுண்டேரி பொசிழு தமிழ் தர்ம சங்கம் குத்தூர் செம்பியர் திரௌபதி அம்மன் தமிழ் கோவில் சங்கம் புப்ளம் பாம்பிளமுஸ் திரௌபதி அம்மன் சிவசுவாமியர் திருக்கோவில் வயல்கோல் செஞ்சுனியா டட்மா சிவசுவாமியர் தர்ம சங்கம் சுகினாம் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோவில் முத்தானியா சிவசுவாமியர் தமிழ் தர்ம சங்கம் மிசுனெட்ரோல் ரவியதி சங்கீதாமிழ் கழகம் பச்சிமாகை முருகன் ஒற்றுமை சங்கம் ஆகிய திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் மாலை 5 மணி முதல் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. மேலும் சனிக்கிழமை 10ஆம் அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கும் கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் பவசா ஸ்வஸ்திகா தமிழ் கழகம் ஹொயல் ரோட் அமுகி பெல்வி மொகல் மாரியம்மன் உபகார சங்கம் லகித்ய பாம்ஸ்தான் பிளாக் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பிளாக் ஆஜி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் லிவர் சென்சிபே மகமாயி அம்மன் திருக்கோவில் நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை 10ஆம் தேதி அன்றைக்கும் கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு 12 மணி முதல் அதாவது மாலை 5 மணி அளவில் நள்ளிரவு 12 மணி வரை மாலை 4 மணி அளவில் நள்ளிரவு 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. டில் மிட் நைட் கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும்

பக்திமிகும் பாடலை திருமதி இசைமணி ஓடுவர் காலச்சென்ற இசைமணி ஓடுவர் அரங்க நாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் கம்பீரமான குரலில் மற்றும் அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பாடல் நாராயணன் திரு மலரடி பணிவது நாம் எடுத்த பர ஜென்மம் பயம் என்பது பாட்டு

பக்திமிகும் பாடலை சிறப்பாக குஞ்சு பக்வா ஊரில் வசிக்கும் திருவண்டி அம்பாள் கணவன் கிருஷ்ணா மகன் கமலன் அக்காதேவகி அண்ணன் சந்திரன் அன்னி வள்ளி மல்லிகா மற்றும் அப்பாவு குடும்பத்தார் சின்னன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் இந்த பாடல் லமிச்சே உளிர்ந்து அருமை மம்பதா புசிலா மசிரோன் பாலன் கம்லா பரவிதன் வினா தாத்தா ரத்னோ சந்திரன் மாயா வனிதா பிராயன் கருணா கண்டிஷ் மற்றும் மம்பதா குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் கற்றபூன் உளிர்ந்து திரும் ராமலிங்கம் தைலம் மனைவி லோகா மகன் மர்வின் மகள்மார்கள் பேத்தி ஷானி மற்றும் பேரன்மார் பேத்திமார் தைலாம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

0: அழகு, குறும்ப புத்தனம், கருணை மற்றும் தெய்வீக அன்பு ஆகியவை பக்தி உணர்வுடன் போற்றப்படுகின்றன. திருநாமத்தை பாடுவதும் கேட்பதும் மனதிற்கு அமைதியையும் பக்தி உணர்வையும் அளிக்கும் என்ற நம்பிக்கை இதில் வெளிப்படுகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 6
1: புண்ணிய தினம் இன்று அல்லவா பிறந்த நாள் விழா.

சிறப்பாக கண்ணபிரானை போற்றும் பக்திமிகும் பாடலை கோம்பே ஊரிலிருந்து உமையா ராமசாமி பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா கமலா அப்பா தியாகராஜன் அண்ணன் அவிசன் அனிஜெசி சின்ன குட்டி குவரசி தியன் அம்மாய் பாக்கியம் மற்றும் ராமசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். டிஸ்கலியே ஊழிருந்து திரு சத்யானந்தன் கலிங்கன் பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி ரஞ்சி, பேத்தி யுத்ராஸ்ரீ, மகன் யூர்வர்ஷினி, மருமகன் சீர்காழி மற்றும் கலிங்கன் குடும்பத்தார், சங்கிலி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ரோசில் ஊழிருந்து அத்தியா ராமசாமி பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா ரோயனா, அப்பாடில் ஜெயன், அம்மா மிது, தாத்தா மனு, ருவிஷ்கா, மனைவி ரோனி, ராமசாமி குடும்பத்தார், தன்றையன் குடும்பத்தார், ராசன் குடும்பத்தார், கருப்பன் குடும்பத்தார், மேலும் இதனை முடித்து வாக்வா அம்மாய் வினுடா ஈயாவு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். வேலும் ஊழிருந்து திருமதி மனுடா பிறந்த நாள் விழாவுக்காக ஜெய், அவினா, ஸ்வேதா, அமிஷ்கா, சுந்தேரி, விஸ்வானன், சீதி, விஜயன், விமலா, அக்காவாதி, அம்பாள், தேவன், ராசன் ஃப்ரம் கியூபிட், குப்பன் குடும்பத்தார், ராமசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மோகோஷ் ஊழிருந்து நிஷ்தா ராசன் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு ஆவதி ஆக்கியோ, ரஞ்சன், விமி, சிந்தி, லூயி, சாந்திரா, ஜெயா, அக்காவதி, மலினி, அக்கா மோதாய், ஆர்வதி ஆக்கியோ, மரியாய், சமிலா, மலினி மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ராசன் குடும்பத்தார், குப்பன் குடும்பத்தார், ராமசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இது உங்களுக்காக நாம் வழங்கும் பாடல், விரும்பி கேட்டிருக்கும் ஒரு பாடல்.

சிறப்பாக இந்த பாடலை ஃப்ளோரியால் உழுதின்று ராகினி கணவன் இந்திரன் மகள் மா லவிஷா சவிஷ்ணா மற்றும் மருமகன் சத்யம் கெவின் அம்மா வேணி சின்னக்குட்டி பாப்பா பேத்திமா ஸ்ரீயா ஷைனா மற்றும் பிள்ளை குடும்பத்தார் கஞ்சமணி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் இந்த பாடல் Brillant Vakwa, Olirinde, Nira, Kanavendamu, Steven, Shalini, Taleven, Vilasha, Kevin, Verien, Kenivan, Kerien, Kanjamali, Kulumatara, Gurin, Sarvil.

என்னும் நேயர்களின் விருப்பப்படி நாம் வழங்கும் அடுத்த பாடல் பிரான்ஸ் வெளிநாட்டில் வசித்து வரும் ஹன்சிலா அப்பசமீ பிறந்த நாள் விழாவுக்காக கிளியான் மகன் கிளியான் நுலான் ஜிசன் அம்மா ராஜேந்திரி பெரியம்மா நாயகி தாத்தா விஷ்ணு அமந்தா பொசிலா குபன் குடும்பத்தார் அபாது குடும்பத்தார் பாபாதி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்களை கூறுகிறார்கள். இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் இந்த பாடல். பாட்டுக்கு குரல் கொடுக்கின்றவர் நம் நாட்டுக்கலைஞர்கள் திருமதி வாணி திருவேங்கடம் மற்றும் தேவராஜ் முத்துசாமி அவர்கள்.

சிறப்பாக இந்த பாடலை ஒக்குளியுடன் கவனித கணவன் ராமன் தாசன், ராமன் குடும்பத்தார் அம்மா அமிர்தவல்லி பொன்னன், முகா உளிருந்து அம்மா நீலம் அமாசை, கணவன் கோவிந்தன் போட்லுவிசூலிருந்து அம்மா தேவி அப்பாசாமி, கணவன் தர்மா மற்றும் அப்பாசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை.

நம் சிறப்பு நிகழ்ச்சியில் வரும் இறுதி பாடல் இது. திருமதி வனிதா நந்தினி டோப்ளா அவர்கள் குழுந்தரும் சேர்ந்து பாடும் பாடல் இது. நாம் அழைத்து வந்த உங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவர்களினும் சிறப்பு நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது அடுத்த ஒளிபரப்பில் எமது அடுத்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு நம் நிகழ்ச்சிக்கு பிறகு தெலுங்கு மொழி நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி.

பக்தி பாடல்கள் உங்கள் மனதிற்கு அமைதியையும் நேர்மறையான எண்ணங்களையும் அளிக்கட்டும். திருமால் திருவருள் என்றும் உங்கள் அனைவருடனும் நிலை திருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

சிறப்பாகைந்த பாடலை ரஜபவுலிருந்து அம்மாமனூன் பெருபால் பேரன் பேட்டி சோமசகரன் சோழன் சென்று அவரை தியானா சஞ்சீவன் ஜேசன் சந்தி கிசிலா தம்பி தங்கைமார்கள் அன்னிமார்கள் வசந்த ரூபி மற்றும் தமிழ் அவையா சங்கத்தர் உறுப்பினர்கள் சார்பிலும்

0: 819 kilohertz ये है रेडियो मॉरिशस. रेडियो मॉरिशस
1: दिस इज रेडियो मॉरिशस.
2: வணக்கம்
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹை ஆப் சபி கா.